0: கிதவா, சர்க்கன் கிதவா, தர்ப்பன் கிதவா, பேட்டு பன் பவன் கிதவா,
1: தட்கை கிதவா, தட்கை கிதவா, படுக்கை கிதவா, ரஸ்தை கிதவை, தட்கை கிதவா,
0: சக்கர் கிதவா, சக்கர் கிதவா, சக்கர் கிதவா, தில் சே தில் கி, சக்கர் கிதவா,
1: ஓம் மார்வனா ராகனா,
0: மித்யா ஜகரா,
1: ஓம் மார்வனா ராகனா,
0: மித்யா ஜகரா,
1: தனக தனக தின்தபனா, ஓம் தனக தனக தின்தபனா, ஓம் தனக தனக தின்தபனா,
2: மேரா பேடு பகடா,
3: குரு ரக்கடா.